0: அதை இருக்கிற அதை தனிச்சு புனிக்க மாட்டமோ
1: நேரோ
0: மங்கன் ஞாவே சரஸ் விபிபி ஜாண்டா
1: சாப்பாத்தி ஒரே
0: போஞாவிஸ் இபிபி பாலூர் அரிஸ் எங்கே தெய்வோ தித்தியாங் தன் ஜாகி புரோனுலா உயக்தி ஜாகி ரிங்காங் தித்தியாங் யாடி அஸ்டன் ரிகாலு என்னங் யாடி அஸ்டன் ரிகாலு மாத்தி
1: யாடி ஜலே
0: சாப்புனிக்கு யாடி அத்தோன் உண்டுக்கு அன்னை ஜல அன்னை மலா சாதியு சாதியு தீட்டாங் மங்கிறீங்க
1: அப்பு
0: நீ
1: என் சம்போன் இராத்து
0: நான் டொங்கு டி பெங்கோலானே
1: இங்க
0: என் சாம்பன் வென்றன் பிக்குடோ இராட்டு நேன்டன் ஜி பாஞ்சாங் மலை ஹிட்டுங்கான் தித்தியாங் ஜாகிரிங் தித்தியாங் இங்கே காலு புனிக்கு ரே சாரங் சாமி புனிக்கு நுனாசா